பட்டாசு பாத்திக்கெல்ல போசு பினிஷு பேச்சுலர் பூசு மட்டாசு ஓ எஸ் இச்சை மந்தி மிஸ்ஸு ஓகே சு.